0: ཁྱི་ཏོག་གི་ཐུ་ཆེན་པོ་ཡིན་པ་དེ་ནས་ཁོང་དང་ཁོ་ལ་ཟོབ་སེ་ཆེན་རེ་མེ་བ་སོང་ཚང་ཁ་བ་ལོ་ཡོང་ལ་དང་ལོང་ཅང་ཡང་དང་ཐུ་ཚ་བེ་ཆེན་མེ་བ་དེ་རེ་ཚ་ཧམ་སོ་ཇུ་དེ་ཡོང་དོ་དེ་ཁྱི་ཏོག་ནང་ཤེ་གི་རིན་དང་ཆེན་པོ་དེ་རེ་ཟེན་དོ་དེ་ནས་ཨ་ཏ་ཅི་ཚོ་ཐོ་ལ་དེ་ནས་ཁ་ཚང་ཆ་ཚང་པོ་རེ་ཡིན་ན་དེ་ཁྱ 말아봐. 딱 근거에 혐오던 이제 약가 혼건은 차와 체차도 여보 요 말해. 당 아쪽에 되게 해이다 혼나 약가 혼나 혼조리 근가 혼나 혼조리 가 간다 투세히 간다 제일 회제나 공약 옆에 혐오던 이제 차 연구요리 다들 승백 혐오던 제는 다 되어 니네나 안 가서 팬 부좀 쳐 봐. 좀네나 저기 치수 그때는 제보 요 봐. 나 드리게 뭐세 쳐버려 좀 요 봐. 드리게 통용 것도 나도 니지 쪽 돌아 화자 삼문 요야 드리게 간다리스나 나도 소소 유디 금기자 제주도 마냐 콤비 냠발나서 치고도 나도 현에 땅 나도 저기야 열제 역보제 동고한 두가 점네 드리게 총송데 마이셰 먼저 처음에게 저 다른데 처음에게 달라 통첨부지도 탱 나고 코코 드리게 처음에 공고 첨부 요소 드리게 정형 것도 대형도 예절다 혐오도 로주기 린단도 올라나 링네기 린단도 드리게 차샤스다 어떤에 가서다 니께 놓을 해이테 저번 소에 규나토나 안 제작까지 동용 거래 난 제작까지 간 동용 거래서나 해이디 그날 제일야 좀 말고 제가 티가나 아 가서게 야 남에 그쳤더니 철장 메리 지소님이 같이 하거든 가서게 어 다제 동국 법사한테 얘기하고 그래서 좀 엄마 라노 소속 전 소위 철장 그 나야 철장 역도 얻었다니 또 드리게 사용이 요래 tamato pege jinta ya chehung si gona ta jer ta tong gu da jin ta che ona da yang ga ma jin ta che ona da kong da ga so su su kong jo la pa pege cher jian ra ga ma cher jian ma da ve ta na te ste ti so ya ju cha ta hon ron ron su su ge la ce he ji yong de cha chang sa ma sa sa de ni ma na la yong ge yo za de ta ta na ka zo che ona tsoma ji so to le cher jian ya bo le tsoma ji jo ke to le so na cha tsom bo he ve jia tong yong ge to ko cha le na ju ya bo yo ba ta tong gu tsa lo tso cha na ya bo ti yo ba ten de je re son de che tam ji ji ba ji cha ten de so yong na so yong ju ten do ten de yu ren bo ji so ne ta ba ji zo to la ba ta rong wa ju sa ze so ji na ta da mā tsāmi kī sāmu kī kāchī wā sīnā gānā chī gāshā chīmbā zāi dā tāṁ chī kī nā dā tōng chīmbā tīndī jī xiao yāng kāndā sī tā yī sōng tū ngō mē kī lūr jū rīndāng sō jī tā o tā chīmbā ndu gā sām sām dā tā tā zār tū chī xiao mā mā yā rā nā tā yā zāng kī tōng chīmbā chī kā mā dō tā yī sōng tū ngō mē kī rīndāng yō bē kī jū sō jī tā yā jir tāng rā kā mā dō sām sām tīng zāng kār tsāng jā lā zī yī nā jā lā nīng bā tā tsāmi gāshā chī kā yā rā tā yī sōng tū ngā tū xiao lō kō tā tū nā tī nīng bā tā tōng chīmbā rā tīndī jī chī wī kī nā sū tā tōng dō tī yī sōng tū ngō mē kī zūr jū dā rīng nē tā rīng tāng yō bā xiā nē ngō yōng kā dō sām sām rā tīndī jī dō tī yī tū tā xiā kī kō lā jīm sām rā wā jī tō chī tō bā kā bā nā tīndī jī tōng kā dō xiā yī tī sō kō nā gā ngī hā chāng chīmbā yō rī jī rī sī nā tōng bō tsīng bā nē mā rī tī rī jā lā tsū tsā sū bā jī tī nē tū tsū ngī chā tsāng nā xiā yī tī sō kō tī dē sōng gōng rō gō yō rī dā tā jir tāng lī lā bō jī sō tōp gō mā rī dā mā chī ngā tsū tsīng bā tā sō jō kūr tsāng jī gā tā jir tāng tsā yō yā bā yōng gō mā tō tī kūr tsāng jī bā tū tsīng bā tī gō tā tā tī gō mā tō tā mī tū tsā mā lāk bē kā lāk tsāng jāng jāng jāng gō gō rī lāk tsāng jāng jāng jāng nē tī gōng lē tsē lī chū mā rī tsīng jī wā rī nā jāng sōng sī tīng kā tī gā nā nā yā tsā zhe nyam zhe dong xio re, te re, te suar te re ma ya, yang jia nao xie jia re la sokpa, te re, zhe, su su lak zhe yo ba tang, zhe, cimbo ya te zho jiong, an te re zhe wo ten de cim gendo, te zhang ke lak zhe me ba te zho jiong, ke zhe pa hu zhe hu sa, ko zhe, kong da, nime ke ma lan roya lo sa, long cho sa, ta chu ta qer ba te zho jiong la, pa min jik ba, te ke che ju ma do, ban zhe nyam ke che ju te, te zhang tong ke mendo, a jim zhan da ten de chi cha song, Hujuzi Luisdo, ta kanda Luisdo sana nga zon xeayi tiki chechuk ta bordo tongbegi ta si tiki nga la yeba chanza zu ta tanda jiangsu yori yeba ta kanda jiangsu yori sanga na ta xeayi tala ko xealo kuda tsama jikyo al mayan zang ta xeayi tala zi rongla suzu chedu sara wa o ta chedu sana tanda 这个月里，他这呃，今儿早上这没靠这个地的呢，宁波有人找我去，他那就到，他你用卡上给几包香烟的，他没落多少，给我呢，他把烟些，他到买两包军机钱呢，那地方些烟些，这用卡做那检查，他可把车带到去，你给呢，啊，但到地的呢，广东他确实这把些哩，下些到地他看到有是呢，下这么高了，土方的，文化高了，他也打。 现在我们国家企业呢，可能把龙就接不到，下些胳膊企业的日久通了胳膊大，再了出门肩膀的龙的发展特别大，少了我们肩膀的没就缺了人为大，到了少些右膀的当掌握时间弄不大，加上那娘些右膀的年年娃强的长得大，下些娃钱呢，希望你多给几包下个事，用卡给清下，农乡事，下车不钱呢，车不事。 当初买的几部一下雨，勇敢给吃下男人噻，下子咱们买一二大的，俺们不懂给留下人。当初买的几部一下雨，现在老就特产人，是不是？你们启动这个车子，下地个老就这个年长时呢，我听你讲，有来噻，但你说的，但我说下地个老就用是做不是呢？啊，今当这个下呢，这里的人，这里的建设，马上空平两百六十五天了，啊，这里也多也再给，这个的天天看上，边角给吃。 前样的，你呢？他那口上，老师给开教上的，让你那口上给，有些个，嗯，接票过了，俺说，但是我们人呢，学校看到了，他的幺九幺，但没人呢，给做就空气看到了，幺九幺了，说把他的结果呢，啊，介绍到了，好像什么他的真叫特色的，可把让你老去钱把他的结果认可了。 哦，他那俺说给勇敢给几包香烟，给老酒去拿了，但俺说，这当有人把些。 嗯，通为搞了，我说大舅舅去拿了，你把钱都公公心里钱包着嘞，大舅舅去拿了，我说他接的三个呢，他提的就做到了，啊，钱包他都说搞要给项目他，眼睛美女，他大腿去搞了，啊，公公钱包就要了，大舅搞了，大舅他接的三个呢，我说给老舅他老大把人心他的公公要了，提去搞了，嗯，再拿了他干点家务呢，他的准备搞了，下一次红多要他钱包钱包好呢，他钱包去赚再一钱呢，没吧，那你们下面有人把他的红点呢？ 啊，要不有的，就算他那些，像上不他那些人，他俺从地去拿了，就当勇敢去江西打酒，只要他在我们的那些那里就下了他，打酒他酒杯去喝干，他俺从拿盾牌的酒杯去拿了，俺拿盾牌去拿了，但他打不起，他那些盾牌出不，一般他的酒数在里，他退出的加，他们，今当定期的，也能听拿了打酒他，这退出。 人那你说他没到忙不着，没到忙不着去拿了，老酒去拿了，再叫他都没到，退租的那吃上都没上拿了，再看到也给嘛，到不更加，他的酒数要没了，他提干了，我做大，江也喝干，他那大江也喝干了，俺爹是长买的，我做个大江汤，他听上个大江汤，对，再一天是这么多，他那看上了，他的过么多，他看了，每个三亚个，什么他说叫对，他那大把热心的酒呢，叫，他的人多，要么那他的人么多，他这，他让了就。 那在啊，西藏的是了，他人家的过了，他就走是领着，你去五八仓了，你是领着的啊，他这就个老酒他的忙不活的，他让过去谁来装是领着的？人工五八仓了是要听牛的，就这样的我晓得。那俺是了他啊，半刚刚了，这要给个西巴车的吧？西巴车的那个缺的，让江刚跟克隆他打别个西藏这一送的，第一个打了，哦，他就说陪你全部要别个老酒他的那个，人工五八仓了就是人工来了他打了，让人叔叔给他这开的他说。 干的，到下要买到别个，他那在对个要买的，他那现在搞是要了，公墓他都说讲了，这刚要去搞了，搞退租，你现在有地方，就像他这些人都，他那你要当东的就有了，干大家的，你要了干大没位，他那就去租的，他当有吧，当大没位的，他那就欠的就欠是要，他提个你嘛。 对讲解决人别个拿了，你们对讲一个拿了，对一个你们了，就抢去掉要的。他等于有干大要买的，大家个买的。他比他跟我干大家说，他便宜了，就抢先的。他那干大家的呢，他人就是要他就要的，他人就是要就对，我做汤的了，啊，也汤了，汤的就用要的。他按道理。 他打毛毛他的就拍不成，打毛毛他的拍完了就让拿了哦。他汤的功力他说就人不是找门道，对不对？两用个的是更多。因为他汤提个来不出来，他妈养伊拉就再不对，他看他加菜加那样来不出毛多别个，他那汤提个拿了，要不是就吐个门道，没到过要就这样子简单是呢。汤的他就像二棒的，他这里送的，但是说就我看着这人这个样呢，轮着很多。 他这个汤是哪儿种的？我们人民学校哪里去？哪儿种的？他那口种的，大把人去捞的，大酒庄的，他给拿了，鱼竿大酒庄的，我做汤。 ཁང་ཏི་ནང་ལ་ཇུག་ཡོ་རེ་ང་ཏན་རེ་ཅེ་རེ་དང་ང་ཚོ་ཐིག་ནང་ལ་ཐ་ཅི་ཤ་སོ་ཇུག་ཁན་དི་ཇུམ་ཚན་དེ་ཁན་ནང་ལ་ང་ཚོ་ཆེ་དོ་པ་བེ་གི་རིན་ཐང་དེན་པ་ཏ་ད་མ་ཟེ་ཁི་སེ་ཡ་ཚ་ཐ་ཉི་ནི་ན་ང་ཚོ་ཤ་ན་དེ་ཐ་ཕན་ན་སོ་ཇུག་ཁང་ལ་ང་མེ་ཁི་ཇུ་ཇུ་ཏ་ཇ་ཇ་ཇ་ཐམ་པ་ཏ་ཁོ་ཏམ་མ་དོ་བེ་གི་ ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང 그래서 철자 요소로 뇨도 되었다 뇨전도 되는 뇨사도 되 약보지 파 소고사리 마도 베게 영어티가 나라 인주인 농도 마도 비치수입자 마도 배터리 소나 아자위 찬은 저금만 더서 디 그바로니의 삼노크나라 아 되지 거령도 당가서 티크나라 진도 선구나 도바드 칸들려 용거도스나 나서 지속도라 되 처음에 기탄데 확정 약보전 욕이 그 드랍디나라 그게 티크몬을 더 많이 봐 만보자 소네 탱게 봐 주마세요 여러분 다 던져 소데 티크몬을 봐 잠차와 던지게 레송데 대마샹다게 텔레 통침 뭐 매와 나정 샤코다 사자 카라카라 제나온다 용게 요사 리잠사 어떤지 청용 것도가 던지게 용사요 때 저던 저 위치에 로르주 그린타 토네 대전 노노 왔다 던지게 청용 것도 대인 소데 오메키 샤체 왔다 뭐 자자 자탄 버튼에 가서 오메리니 휴자 나라야르 쪽 딱다 딱다 소토나 아딩 오메기 링네테 온사 쳔보다 오메 링네 임바데 신이 힘자 타다고 드리 여보주 용도 마도베 다 트렌 카르존 소요 철제한테 베리기 오메 링네 희약이 나레파 칸다 마키 왔다 트리제리 소나 딱다 대금면 나와 삼삼 트리치 총소 대인 소도 아주기 해인데 다 제기겠다 쟁들로 죽다와 쟁 링당 다와서 나히 트리제 인소데 셰프진 차바 오미크 주르준 커미티도 마냔바 드르제 수주도 건강신도 첨부 드르제 레다 링네 칸라제나 드르제라 대인송도가 저 자르두케 소자타타 마인바 녜말 요세버지라 대인송도 자르두 마인투 녜미크 르르주테 케 라바노히다 르르주 요바노히케 타당가 저 라글랑오스 다르주노 타노히제 지주도 건강신도 첨부 드르제 레다섬네 튼토 뜻제리 상고나 나저 타네 카조 레가 냠뇨 마보제 그 토네나 다 라라오 他在天地里他说在生命中的经验啊他在路过前啊军山天地里他听说的他那时候黑的在那边有那段时间那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那个人他那 tarjio ke kabla nga zo hongyao ke kabla ma tsami ke ta te kiso saji zhoon de te hongwa ke kabla yin qinpo zay da nyam qinpo zay da zonyam tobo zay lorju ke rintang te nga ngon te wa tali je tong yong ke yore ta yin tu ta nga zo te tarjio dan chewa hachang qinpo yo ko ayar tartang ke nga wala ngomi zorju rinne kumhi ke kabla ta nga zo zorju te tarjio ke kumhi ta nga zo hugi xalo kodab zari kumhi tik na la lakbar xin tu nga zo xiamo ta nga zo kuhu ke kumhi yinpata ngonsi thobo je tani chao deo re mato peke tani ngonsi thobo je mena sacha kara la sona jikpa jikpa mato pe tong marwa tani yisong tu xeanda marwa xie chu zi yo na ako nda kanda je yinna nda jirra yinna zangyo jimsan je chao yong karwa mazarba je lai yo na kondo re la xeayi te kenzar je hong duwa nda jimsan kanda yinna chu xeayi kanda re jimsan je re se zi yong ka mambo yo re tani yin tu ting zang par tem ka ta cha zang ke do yung kam zang le yong kato ta sang me ke xeayi te la dukpar mga ke par tem ka ta ta to tangan to tong qinpon ra ta zi qinpon ra tani je tong ki to ting yi song tu kubar rangi ke tan ta lor ju ke rintang yo pa ta zon nyang ke rintang yo pa tani je ngong ka to ta ta ngong me ke mepo koma nam di xaqbi ke sor je ta ta jir tong si gu na ti du ke nekab ta la gong ko qinpo ri la na ye na ta ya pe ki cha ta ta dong a zo lo gong ko qinpo tani yo te pa jim san tani je re xa nga zo xa yi ta nga rangi ke tani zon dākbāra xī tā hōng kīyō, tā hōng tī tū xī yī tī jīpa xīyō jīndō kāntā lōng kī nāla sō nā, tī pū rō yō mā rī, wō tō jāg jū yō rī wō nīmē nāla sō nā, zīpa xīyō jīndō, yāmbā xīyō jīndō tī nē tā tō tī mīsī pī kī nā, tā chārpa hām nā, tī wī chāng kū ngōm chār tī chīndō chī wē tī nī jī chā tā tī mīsī pī kī tā mā māmbō jī kī nā sō nā, rāng kī zī kāntā zī nā chō bōng rā zī tā sām nā lī ti xa yi ta hongdi di jipo xio xin do ta ta ngome ki zor ju kumxin ra jik yin zam zam ra jik ta na lor ju ki rintang di yon zam zam ra jik on ta xan ta mara bi chi ju jing do zam zam ra jik ta li jing ngon yong do ta yin song du ta nga zu xa yin ta li qin su ta yak to yak zai ki rong lang su su ki lak bi ki tong hong ti ngar ta mara bi ki na yak to yak zai chi ju ki to lan bi ba chi kwa yog jim chan ta li jing chao do zam ba ma to pi ta li qin su pa nyam song wan ra jik yin na lor ju rintang ri, rinne ki rintang ri, tsama la na chonggui chenpo yosa re zamni tenri ji zamsan, zamdo ten kwa yong gando ten yin songde, nga so jitso uktu wala tenri kar zon rinne da rintang su tsama chong yong to la, ngondong che chogo yor wa tenri yin songde da tenri jimtsan tenri yin da tseng yi ki xe yi ki lor ju ri xe yi ki lor ju ti ki xor ki na ta nga so salang ayar tar tang dar jo ki lor ju ri ti ko la chan san chan san tari pa nyam tu ndrawa yo pe ki jik la jik tang ki kecha tani je lab sin pa yin sa
1: Sāngā nāmbu tsō, tīrīng ki pion chūng xeatī xībē lī cē nā gēn cī tēng dō jī lā dēn dīng xū nī kāng jē yung gār ki qīng xie chūng bī gōr qē tī nā rō xū bī yīn tīrīng ki pion chūng xeatī xībē lī cē pū zhāṁ dā gā xē gī yīn
2: Rō, xī tāi nā, xī nē chā zā sō A chā lā, chē pī chū, chū tī sā bī, bā lā gā ngā tēn jī nyū chū
3: Yā chū pō mō, pō mō rā ndō ndā, ngā kōng kū mī ndō, yā chū ā pō mō
2: Bā lā gā ngā yā, a chā lā kī nā dzū kā lē shī rā yō rī sōng kī, chū tā chū tā, a chā lā shū ā ngā lā pchā chū kī
3: Pō mō tī nyīng chī yā rā chī tō, tī nrē sī mā sā ngā lā ā Wā chī
2: Chū 哎, John!
4: No!
2: Can I tell you
4: something? No! I think you should be sorry.
2: Can I marry?
4: No, I should go. She didn't have a
2: lot. No,
4: no. No.
5: 乔桑不清楚西街,俺去凑儿,军队清不当土。乔桑不清楚西里面呢,没藏面,甚至亏被切饼呢,俺去凑儿,体味替你点不西度,就你是。
6: 这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是这是
5: Toda bomo. Tande ajala di samba samba kanje mindo. Pala khaba lab tom daga lam sa jie dan jie zhe song a.
2: Qie dan jie ban la, na jia de yang la.
6: Tan de ni, bi jing ki qi zhe jun a da da shi.
7: Hello and welcome to Music Shangri-La of Hello Xizang English Service brought to you by China Xizang Radio and TV Station. I'm your host, Srin Digi. In this edition, I'm going to say something about the story of Zhe Xi's family. Since 1951, Xizang has seen 75 years since its peaceful liberation and 61 years since the founding of the autonomous region. In this edition, I'm going to introduce you Zhe Xi's family has lived through the fastest developing 60 decades in Xizang's history. So,